0: ஜீரோல அஞ்சா டங்கர்தா
1: ம்
0: நமக்கு ரசர் பாண்டி மபுரே அக்ரோ போயினா மரிசிமா அஞ்சா ஹோர சார்
1: கை
0: டைப்ரு ஓலா ராஜா காசபிளாங்கா டே நர்ட் மொரோக்கோ ஏதா அஞ்சா பங்க
1: ம்
0: ம் உங்களார மடா மராதுனா
1: கை
0: தெரியும் கதே ராஜா காசபிளாங்கா டே நோ அத்திமதே ஆப்பிரிக்கா குளோ பா குளோ பா wa intara sayan wata
1: mm
0: aji anna karunga la romoda bien dai ala dai kuma ji anja kala andar ga za ala kala fara sado are ga romoda di umra di nam so na so de
1: jere
0: na ro gi
1: mm
0: ene dere el kene me dere na lo lo dro gana ifu ko so to wal bina karanga la
1: mm
0: karna karro dai moro ko de kuru so dar da afrika e da din kim lerde sam da matim zuduna e rojina da man sha Allah ta aikuro
1: kere
0: da anna karam da amara da na ala ne kana fara da le
1: ngala zo ra mi rabe
0: sai ya yana ga ga ko la panga ga ote de sanna sama fara ko ngana ala da sama fara ko bar bar sama odo ma de na
1: ngela
0: abana wa ga ma gao
1: mm
0: yirzu yirzu zuluna
1: ah shiruno adar dina wono isu kala kala taru ne adan
0: yo adala rechira chatanne ya indulo serino me adala ma rechira chatanne
1: mm kena tar baada ya
0: ah matne kasuma kena tar durino adan ngala gulya ngala dimbaya
1: ngala dai
0: ah de kena kamo en bam daram ko farma ar kam angar bina de ya sirin bu purna go dai
1: aja baada
0: ah ala ni me chasta ina te disha tum kama dai gulma mahara ya wa ubike daru ko ya induza kena tar ko dai
1: macha sai sai uwa falma ba sai jo sai sai aure tarin da kokana mar aure fallata sanna na karo arma sai hawar radina da kelen sai ta da zakara
0: okay hada su da har su ko ya da zakara
1: mm
0: uwa ina arma ne har ko ba falma ne kuma ne su ta sai a hol da 5051 wa zona tanje lig mare
1: mm nirma yesaram yo wai 51 zu ya
0: tim de zong de kala mintila akure au alewala akure
1: mm
0: e campo sa cantale de inde akure
1: a tim de sanga masuruna dia tempeligulo
0: wo en tsu ya ai mai ai sama ko ta ka tim ma de lar na gana ra kala kal bai tare abor ko te gudra ya ngura kambu ma nyara gumoram so dina wala bai mini kaulara wolze inge gudra ya mana ya mana
1: haja pada dai huyen mare ruya
0: ara
1: wajo ara kawara ala gida ara tsada amiyar bingala mawru nyiro askena loktuma gonum faraskam da votro karantu kawdo votun zura ko ko ndro ndale nye fule ada krenye shero

0: நாங்க கருத்தாக
1: இங்கல மஷல்லா கரண்டு ஹவரா டொனிலா ஹவரா கருணு சவச்சிட ஹதீசா தாவுத் அண்டிர கராசா தஜி ஃபுட்டு அடாட்டை டே ஃபெல்லா ஃபரஸ் கிரமாய்த்லன் ஃபிளையா டம்டம் மக்கரஞன் குமார் லோக்டுண்டே சா ஊ மின் டிமியன் லுக்கோ லாரின்னு